0: ஆஃப்டர்நூன்ஸ் வித் அக்ஷய் ஆன் ஹோம் 92.2 FM.
1: நீங்கள் கேட்கிறது ஹோம் 92.2 FM. ஹோம் இஸ் எ ஃபீலிங்.
2: யாத்ரிகாருடைய பிசினஸ் லைசன்ஸ், எ கம்ப்ளீட் பிசினஸ் எக்கோசிஸ்டம் டு ஸ்டார்ட் ஆப்ரேட் அண்ட் ஸ்கேல் இன் தி UAE.

0: You are listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: Trending song of the hour.
2: Brought to you by Al Maraya Car and Bus Rental, the most affordable car rental in the UAE since 1993.
3: மாந்திரிகம் மாந்திரிகம் மாந்திரிகம் வாக்குகள் செய்திகள் யாந்திரிகம்

0: எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசா ரெடியா இடிக்கும்.
1: எத்தான் நந்து வரா கேட்ட எல்லாம் கண்டு வரான் பெரிய ஒண்ணு போடுச்சு சுருட்டி வரா காலரை தான் பெருட்டி வரா சிலுப்பி

0: கேருவா மக்களே, கேருவா.
1: மலையாளிடா brought to you by
2: ஜோஷி வைத்தியர் ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். பாரம்பரியத்தின் அறிவுகൾ நாளையுடைய ஆரோக்கியம். துபாய் இன்வெஸ்ட்மென்ட் பார்க் 1 இல் கால் நவ 054 224 5901.

0: Trending song of the hour was brought to you by Almaraya Car and Bus Rental. Daily, weekly, monthly and long-term leasing. For fast booking, WhatsApp to 050-000-2918.
1: நீங்கள் கேட்கிறது ஹோம் 92.2 FM. ஹோம் இஸ் எ ஃபீலிங்.
2: 1982 முதல் UAE இல் நீங்களுடைய வாகன ஆவசியங்கள் நிறைவேற்றுன திவ்யா ஓட்டோ ஸ்பேர் பார்ட்ஸின் ஏற்றவும் புதிய சாக ஷார்ஜா அல் தேயிதிலே நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் பிரவர்த்தனம் ஆரம்பிக்கும். உத்தரவாதம் ஒக்டோபர் 8 வியாழாழ்ச வைகுந்தேரம் 4 மணிக்கு. இனி அல் தேயிதிலே எல்லா கேரேஜுகளுக்கும் அல் தேயிதிலும் சமீப பிரதேசங்களிலும் உள்ள எல்லாருக்கும் திவ்யா ஓட்டோ ஸ்பேர் பார்ட்ஸின் புதிய ஷோரூமில் இருந்தும் ஜெனுவின் வாகன ஸ்பேர் பார்ட்டுகள் ஈஸியாய் வாங்காம். கூடுதல் விவரம் கால் 06532879 or WhatsApp to 0503885370.

0: every Monday to Friday, evening 5 to 9 p.m. Back to Home with Asif, only on Home 92.2 FM.
1: Back to Home. நீங்கள் கேட்கிறது ஹோம் 92.2 FM. ஹோம் இஸ் a feeling. மலையாளிடா மலையாளிடா brought to you by
2: ஜோஷி வைத்தியர் ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். பாரம்பரியத்தின் அறிவுகள் நாளையுடைய ஆரோக்கியம். துபாய் இன்வெஸ்ட்மென்ட் பார்க் 1 இல் கால் நவ் 0542245901.

0: You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றி பிடிக்காம
2: மழையிலும் வெயிலும் கூட